மங்களம் தயாமுத தரங்கிணியா சரணங்கை நிவசீதரை அபாங்கை சிஞ்சரே விஸ்வமேகரேகாய மங்களம் ஸ்ரத்பூஷாம்பர வேதீராம் சுஷமாவஹ மூர்த்தயே சர்வார்த்தி சமநாயாஸ்து.